காமிதார்த்த விதரண விபுண சரண காமிதார்த்த விதரண விபுண சரண காவியனா நகாலங்கார பரண காமிதார்த்த விதரண விபுண சரண காவியனா நகாலங்கார பரண பூமி ஜல அக்னி வாயு ககன கிரண போத ரூப நித்யானந்த கரண சா

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கோட்டுக்கூடா.
1: கோயி மிர்ச்சா தவாரோ கோழியா கரு குஷியா ஐயா